مستر دبد بكين دبد اوس وين بدنا بوجود من تليفون لي دماندي ريتشي ما جانو جا بوجود نمان اينو وي هات نو دي جي بي تي بن كابكا اينو نغمو نو ها موجي ميتا ما ايني اهو بيغ ميام تون على راديو اغواك دو René, et puis il y a une grande harmonie, lui, c'est un compagnon en attendant. René, ni oui, t'es ni ni oui, t'es pas non, car pas qu'on est sur huit tébno, et que des tests et d'autres matchs, et chabotou, il n'y a plus de tébno. René, bon dimanche, tu dis d'autres non? Il n'y a pas de l'eau, on a mouru ici, bon dimanche. René, toi, dis d'autres, ça, ouais, d'autres mouru, il m'a d'autres. Ah ouais, tout à dit, Elvis Presley.